0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: வணக்கம் தனசீலன் அண்ணா, உங்களுக்கும் அனைவருக்கும் சனிக்கிழமை நல்வாழ்த்துகள். இந்த அருமையான பழைய பாடல்களை நமக்கு கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம் தனசீலன் அண்ணா. வெரி ஹாப்பி சண்டே டு யூ அண்ட் எவ்ரி ஒன் லிஸ்னிங் இன். ஆல்சோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் அஸ் சச் பியூட்டிஃபுல் கோல்டன் கோல்டீஸ். வி ஆர் அப்சல்யூட்லி என்ஜாயிங் இட். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் ஷேலன் அண்ட் மேகி செட்டி இன் சுவனபாக்.
1: Welcome, Brother Dhanasilan. Trust you well. Enjoying your beautiful selection of songs of Janaki Ma. You have a blessed day. God bless. Lots of love. Tina Naika, Shankaras.
2: Well, thank you for those messages that are coming through. Well, we did shift our focus. The first half was a tribute to legendary actress Sauka Janaki, and then it was a birthday shout out to Vishal, and this time it's a birthday shout out to Nitya Shri Mahadevan. Now, she a classical excellent singer, Nitya Shri Mahadevan, and is one of the finest Carnatic vocalists and playback singers in Indian music. A journey into cinema began with A.R. Rahman, who introduced her to playback singing with the unforgettable Kannodu Kanbadellam from the movie Jeans in 1998. Now, a powerful classical voice went on to grace memorable songs such as Munsara Kanna from Padayappa, Saukya Ma Kanne from Sangamam, and Manmada Masam from Parthala Paravasam. Well, with a distinctive blend of Carnatic tradition and film music, Nitya Shri has made a special contribution to Indian cinema while continuing a celebrated career on the classical concert stage. This week, the best of Kudumbakkam, we celebrate a birthday with a special double play of this remarkable voice. Well, if you need to know, she was born on the 25th of August, a couple of days ago, and she has turned 53. Well, here's a beautiful double play of Nitya Shri Mahadevan.

0: Dalasi'nin Dorasami brings you the big screen buzz on the best Epcot'un bakım.
1: It's that time of the afternoon. We move on to our big screen buzz. This afternoon on the big screen buzz, we look at a movie titled High. The movie stars Nayanthara in the lead role. Well, the movie was written and directed by Vishnu Edavan, making his directorial debut. It is a Tamil language romantic comedy film, and it stars Kavin and Nayanthara in the lead roles for the very first time together on the big screen. The movie was released in cinemas this past Friday, the 28th of August. Here's what you can expect from the movie.
2: இத பார் மயில் ஆம்பளைங்க வாழ்க்கை மூணு ரகம் தான். ஒண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்றது, ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறது, மூணாவது காதலிக்கவும் முடியாம கல்யாணமும் நடக்காம வேஸ்ட் கேஜா சுத்திட்டு இருக்கு.
3: இருந்து ஒரு புள்ள வேணாம் சொல்லிட்டாம.
4: யாரு அப்படி சொன்னது? அவ என்ன பெரிய புடுங்கியா?